நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் சுதர்ஷன். ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒரு பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு ஆண் இருப்பான். அதுவும் கல்யாணான பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக கணவன் இருப்பான்.

0: போலீஸ் செம்ம கேடியா இருக்காரு. பர்த்டே கார்டில் ப்ரொபோசலா? நீயும் லவ் பண்றேன்னு எப்போ சொல்ல போற?
1: January 1st அவரு பர்த்டே. அன்னைக்கு இதே கார்டு அவருக்கு கொடுக்க போறேன்.
0: இதே கார்டு?
1: ஆனா இப்படியே இல்லை.

எல்லாம் மறக்க பொட்டி, நீ தாளத்தை போடுற. ஏன் நிறுத்து நிறுத்து, இந்த பாட்டுக்கு இதுலடா தாளம். நான் போடுறேன் பாரு, தும் திண்டா திண்டா தும் திண்டா திண்டா. இப்படி போடணும், புரியுதா? போடு. அப்படிதான் குழலு, நீ ஏன் வாய பாத்துட்டு நிக்கிற? பாட்ட வாங்கி வாசிடா, நீ படியாத்தான்.